மதுர மதுர முரளி கனசாமா மதுர மதுர முரளி மதுர மதுர முரளி கனசாமா மதுர மதுர

சரி சரிமபா ரிமா ரிமபனி மபா மபனிதா நித நிதா நித நினிதா மப நினிதா மப

சரி சரி சரி மபா ரிம ரிம ரிமபனி மவ மவ மபனி தான் பபபனி நினைப்பா சரி சரி நினைதா நினை தத திரி தத நினை தத ததிரி தத தத நி தடி தத நித திரி தம் சதரி ரிம ரிம மப மப பபனி பபனி நித சித திரி தித மவ நினைப்பா இத திரி தித இத ரிமபனி இத ரிமபனி.